0: ஐயா.
1: ஓ வித்யாதரே.
0: ஆ தாத்தா.
1: நீங்க எனக்கு எங்க பாத்திரம் பண்ணதே கொத்தாப்பிடி.
0: யாப்பில் எந்த பாத்திரம் தஞ்சனை பாத்திரம்.
1: அவ தினோட பாக்கிறது விஷயம். பக்க குருக்குள் பண்டு வரணும். ஜீவனது நடக்கிறது விஷயம்.
0: நன்றி.
1: இந்து நம்ம ரெடிக்கெல்லாம் தும்புகு பதுக்கோட அயின விஷயம்.
0: ಎಂಕಿನಿ
1: ಮದಿಮ ಲಾಪನದೆ ಪಕ್ಕನೆ ಎನಡರ ತುಕ್ಕ ಪನ್ನಗೆ ಜತೆಟ್ಟು ನಲಿತ್ತು ಕೊಡಿ ಕೊಡಿ ತೆಲಿತು ತೆಲಿತು ನಲಿತುದವರ ಇಡೆಬಲದೆ ಇತ್ತೆನೆ ಬತ್ತದು ಪಿರ್ತಿಡಿ ಯನನರ ಬಲೋಟು ಅರಾದು ಪತ್ತಿಲದೆ ತುತ್ತರಿ ಜಂತರಿ ತಳಾಂಕು ತತ್ತರಿ ತಕೆಟ ತಕೆಟದಿ ಮಿತಕ ಜೊತೆ

பிரச்சனை கேங்க. ஒரு மஸ்த கழுத்துல உப்பு, துயரெல்லாம் பொருள் உப்பு, ஆயுவன் சுரு மண்டை பெற்றாது உப்பு. ஆயினி மதுமே பணம் ஒரு கைக்காரு சரி பூஜி. ஆயினின் பிரச்சனைக்கு உத்தர உரி ஆயன மதுமே தாது சுகப்படையிற சாத்தியண்டு. சம்சாரத நடுக்கு இங்கே உத்தர போட அவன் பூரா யானு குறைப்பேன் அஞ்சாது இரண்டு மதுமேப்பிலே எட்டேன்னு.

பாரி பொருளுடும் பதப்பண்ணா பிரகாஷ் பாவஞ்சம் பிறகு சொல் மேலும் தும்பு பிரம்மணபரவ் ஈ பத பணியருளர் ரமேஷ் சந்திரன் பேர் இந்த சாகித்யா சீதாராம் குலால் ஈ பத தும்பு பண்ணார் பி பி ஸ்ரீனிவாசன் பேர் ஈ பதன இத்த நம்ம தும்பு பண்ணருளர் ரமேஷ் சந்திரா

மாத்தர்ல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான் நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்குத பத்துக்கு.

0: லேக்கர் பாரி கோடினார் அப்பா, எழுதுறங்களில் பாரி கோடினார், கலாவிதரும் கோடினார். அப்போ நாங்கள் நாலஞ்சு செங்கல், நாங்கள் தியாகராஜ் நாங்கள் நாலஞ்சு அது தைச்சிட்டு பழக்கம் அடிக்கும் நான் சேர்ந்தேன் ஒரேடிட்டேன். நாங்கள் இந்தி ஒரு சங்கட்டினா
1: கொத்திடறான்ட்டு
0: சரி ஆக்குவா கர்நாடக சங்காண்டின்து முன்னாள் பாரி ஃபேமஸ் அது அது, பட் அது பின்ன நிஷ்கிரியம் ஆயிடுது. ஆனால் நாங்கள் இருந்தாக்கா கொடகு லேக்கக்கா மட்டும் கலாவிதர பழக வச்சுருந்துட்டோம் நாக்கா. ஸோ கொரிய லேக்கக்க மாதிரி கலாவிதர் மாதிரி எல்லாம் கூட்டிகிட்டு ஒரு மாதிரி இதாக்கி மீட்டிங் ஆக்க ஆக்கிட்டு அதில் எல்லாம் ஒரு கமிட்டி ஆக்கி ஆக்கும்போது நான் நண்டே அத்தியக்ஷ ஆக்கியார் எல்லாம் இதாகிட்டு அது பின்ன நடந்தோம் வந்து வந்துட்டு அது பின்ன பாரி ஆக்டிவேட் செம்ம ஆக்டிவிட்டிஸ் ஆக்க வேண்டியது அதில் செம்மையால் பண்ணார். அது நாங்கள் புருஷத்தம் வெளிமலை அயில் பந்தத்தை மடிக்கிறது நண்டத்தில் இதுண்டு இதெல்லாம் சத்தமாக ஒரு தசமான வருஷம் வாக்கிறாங்க பத்து வருஷம் இருக்கா. பின்னே அப்படியே மடிக்கேரி ராஜா சீட்டில் இருந்தாங்க சென்னியாசே ஞாராசே அசருக்கு அப்படியே லோக்கல் பாட்டர்ல அதில் கூட்டியோட பாடுபட்ட ஒட்டியிருந்தான் ஒரு செரிய இந்த தபலா பின்னும் ஹார்மோனியம் வச்சுட்டு ஆர்கல் இஷ்டங்கள்ல மட்டும் பாட வேண்டியது அது பாரி அட்ராக்டிவ் ஆகிட்டு தப்பா பிரவாசி மார்கெல்லாம் ராஜா சீட்டில் அசருக்கு சென்னியாசே ஞாராசே நாங்கள் இதில் அதுக்கு டவுன் ஹாலில் நாங்கள் இதில் மைக் செட்டு டவுன் ஹாலில் நாங்கள் முன்சிபாலிட்டி இருக்கோம் ஃப்ரீ தான் இருந்தார். பின்ன அப்படி இது ஒருத்தர் நாங்கள் நாட்டை காக்கும்போ இடையே டவுன் ஹால் தங்களது அது எந்த பாடி எடுத்து வந்துட்டல நாங்கள் விட்டாங்க ரிஹர்சலோட ஆக்கியிருந்தா நாட்டை காக்க இருந்தா எந்த ஒரு முக்கால் நாங்கள் கொடுத்து வந்துட்டல அவட. ஸோ ஃபுல் அப்போ சப்போர்ட் இந்த தர நாங்கள் பட் அப்பா லேக்கக்கா மொத்த கலாயுத பழக ஆக்கிப்பிந்த செம்மே சாகித்யமாக பண்ணார் செம்மை இப்பத்து கொடுக்கலும் பெண்ணுங்கமே எத்தனை சாகித்யமாக உள்ளார் சேர்ந்தங்க செம்மை நல்ல நல்ல பரகார் உள்ளார் இப்போ அது மாதிரி கொசியாடு நமக்கு இப்போ நோக்கும்போது. அது இப்போ இந்த சாகித்ய பரிஷத்தில் அதுவும் இல்லை பரிஷத்தில் நான் ஒரு பத்து வருஷம் அதோட காரியதர்ஷி ஆகிட்டு சொல்ல ஆக்கியதாங்க சாகித்ய பரிஷத்தில். பின்ன அகில பாரத சாகித்ய சம்மேளனத்தில்
1: என்ன
0: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒளிமுத்தி போனாள் அப்போ நான் அதில் மெயின் இதில் இருந்தேன் நான் அப்போ காரியதர்ஷி ஆகிட்டிருந்தேன் அவட
1: காரியதர்ஷி கூட
0: பாரி பாரி சந்தத்தில் ஆக்கியதாங்க எல்லாமே எல்லாருக்கும் பாரி கொசியா சம்மேளனம்.
1: ஓகே ஸோ இங்கே நீங்களே கன்னட சட்டுவட்டிக்க ஒரு சைடில் கன்னடத்தை மேலுள்ளங்கிறது ஒரு அபிமானம் ஒரு பெருசா அது கொண்டுத்து நீங்கள் இத்திரல்ல சலுவலில் கூட பாகவசோ கூட சாத்தியர் என்று கூட சொன்னிருந்தாரு. ஸோ அதே போலமே பேரி க்ஷேத்திரத்தில் கூட அதே ரூபத்தில் நீங்களும் கொடுக்க கூட கொடுத்துட்டுள்ளாரு ஒரு சைடில் அதுக்கு பேனாய ரூபத்தில் எதெல்லாம் கொடுக்கணும் அது நீங்களே அவதில் நீங்கள் கொடுத்துட்டு கூட பண்ணுறாரு. ஸோ இன்று பேரி பாஷல் பண்டங்கத்தோ கவனங்க ஐட்டிக்கோ அத்தவா ஒரு சைடில் சாகித்ய ஐட்டிக்கோ ஒரு சைடில் அழிஞ்சு உண்டு எஞ்சந்தைங்க ஒரு சைடில் சும்ம குறத்தே ஆகி உண்டு எஞ்சந்தைங்க அதில் பண்டது கூட சும்ம நிதான கத்தியில் கூட பந்த உண்டு சொல்கிறேங்க ஒரு இது பந்தர ஒரு ஓர்மை பந்தர எந்திர என்று. ஸோ அதுக்கு முன்னில் ஒரு காலர் உண்டாருன்ட்டு கேட்குவேன். ஹலோ
2: ஹலோ நமஸ்தே
1: நமஸ்தே யாரும் மாத்தனாடுது ஹலோ ரீட்டா ரீட்டா மேடம் கேளு மேடம் சரிதாரு மாத்தனாடி ஐங்கும் இத்திர கஷ்ட ஐங்கும் பல்க பரிவுக்கு தொடங்கிது அது ஒரு நான் அதே கேட்டுன்னு வந்துட்டேன் ஒரு சைடில் பேரில் பண்டங்கத்தோ குறைய கவனங்க ஐட்டிக்கு சாகித்ய ஐட்டிக்கு அதில் ஒரு கொஞ்சல் அது இப்போ தெல்ல இது குரடி ஆகின்றது.
0: நான் இப்போ நான் நோக்கண்டியது போலேப்பா பேரி வார்த்தைன்ட்டு ஒரு மேக்சின் பண்ணுண்டு
1: எஸ் ஓகே பஷீர் பை
0: பஷீர் பை கம்பேர்டர் அதில் செம்ம பெண்ணிங்க அது லேக்கணங்கோ கவனங்கோ பண்ணுண்டு கொஸ்டின்ட்டு சின்னங்க அதே செம்ம பெண்ணிங்க பண்ணப்படாரு சரி இது சாகித்யத்தோ க்ஷேத்திரத்தில் சேர்ந்துட்டு. பின்ன ஹீரோ காலேஜில் ஒரு குவிஸ் ஆக்கியிருந்தேன் நாங்கள் அது பேரி அத்தியான பீட்டத்தோ தரப்பில் இதாக்கியிருந்தேன் நானே இதாக்கியிருந்தேன் குவிஸ் நடப்பட்டிருந்தேன். ಈ ಬ್ಯಾರಿ ಕಲ್ಚರ್ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ.

0: ஐயா?
1: ஓ வித்யாதரே.
0: ஆ தாத்தா.
1: நீ எனக்கு எங்க பாத்திரம் கொண்டு போய் தாப்பிடி?
0: யாப்பில் எந்த பாத்திரம் தஞ்சனை பாத்திரம்?
1: அவ தினோல பாட்டது விஷயம், புத்த குருக்குள் பண்டு வரணும், ஜீவனத்தை நடக்கிற விஷயம். தந்தி இந்து நம்ம ரெடிக்கெல்லாம் தும்புகு பதுக்கோட ஆயின விஷயம். பொருளே பொண்ணு உருவாது பத்தின தரத்த ரூபசி மோலி ஏறு பண்ணின உரனை திக்ரமே என்கிறாண்டு. அத்தே அத்தே தந்தை கல்ல மூர்த்தினை கெத்தி கல்குடி தன்ன மைமேடு ஜீவக்கலை கொருது என்ன தும்பு உந்தாயின சில்பசிலா பாலிக்கேனோ அத்து என்ன மனசுதல் இத பிரமேனோ அத்த மித்து மிரிலோ கொருது திருத்து ஜத்து பத்தின அப்சராவணி தின பண்பிளக்க உரவனி நின்ன நீ சிங்காரோடு தூனகா எங்க சந்தோஷம் அது போண்டு. அப்பா ஏத்து பொருள் இல்லையா நிஜமாவது பண்ணணுண்ட குரு மாட்டு துண்டுல அங்க வாரந்தித்தா இத்த உத்தத சீரனு துத்துது கொஞ்சம் மதுமால பொண்ணுக்க ஏத்து பொருள் தோஜந்து இல்லையா சத்திய பண்பினா நின்ன நின்ன கண்ணு
0: ஜாபுடா
1: எங்கினி மதிம லாப்பனதே பக்கனை என்னோட துக்க பண்ணுக்கே ಜತೆಟ್ಟು ನಲಿತ್ತು ಕೊಡಿ ಕೊಡಿ ತೆಲಿತು ತೆಲಿತು ನಲಿತುದವರ ಇಡೆಬಲದೆ ಇತ್ತೆನೆ ಬತ್ತದ ಪಿರ್ತಿಡಿ ಯನನರ ಬಲೋಟು ಅರಾದು ಪತ್ತಿಲದೆ ತುತ್ತರಿ ಜಂತರಿ ತಳಾಂಕು ತತ್ತರಿ ತಕೆಟ ತಕೆಟದಿ ಮಿತಕ ಜನ

பாரி பொருளுடும் பதப்பண்ணா பிரகாஷ் பாவஞ்சம் பிறகு சொல் மேலும் தும்பு பிரம்மண பரவ் ஈ பத பன்னியருள் ரமேஷ் சந்திரன் பேர் இந்த சாகித்யா சீதாராம் குலால் ஈ பத தும்பு பண்ணார் பி பி ஸ்ரீனிவாசன் பேர் ஈ பதன இத்தே நம்ம தும்பு பன்னியருள் ரமேஷ் சந்திரா